0: திஸ் ஜோஹாரி ஸ்வஸ்திஸ் திஸ் திபானு பக நானக சச்சே நாம பிண கியா டிக்கா கியா தக
1: மஹல்லா பெல்லா லக் நிக்கின் சங்கியையா லக் புனா பிரவாண லக் தப் உப்பர் தீர்த்தா சஹஜ ஜோக பேபாண லக் சுர்த்தன் சங்கராம் ரண்மே சுட்டே பிராண லக் சுர்த்தி லக் ஜான தியா